0: லாங்கரோய் கிளி ஜூலோ பூச்சி தான் சந்தோஷி பிறவி தா ஜூலோ பூச்சி தான் காங்கோலே ரிதாம் தா பிறவி நே
1: ரேடியோ கார் ஜோரா தா தும் லப்பனா போர் கர்பிலுன் பான் அஜய் மேகலாம் பெண்ணல தும் மோல் சிங் க்ரோகிலுன் மது தாவி காங்கோனே பான் போலுன் அர்ஜுனோ எக்டான் লাপন সে কার্বিলুন বান কেরত কেপার জু জমে কে কেরত কারচু কপার জু কাংটো নেগলো লাকে আকাশবাণী দীপু আদান থুয়ার যুগ সিনা ইংলিশ এলো না জামেক লবং সো আং দেং লং পেন কেচিং সি লো না যুগ সিনা ইট শিরান লাপেন আর দিস সিঙ্গলুন সাফায়ার পুবাং সোলুন তাংতে আর যুগ সিনা লবং সোলুন